0: புரிந்த தகவலை காப்போ பெண்ணு மேகம் நிலவன் தெரிவித்த ஆசக்சியம் யோன்னு
1: கம்ரப்போ ஹம்னதிக்கிறோய் மெய்ரோன் நமீ கம்பனா ஏ திந்தனீனி
0: யமன்.